சரி தனிந்த பார்த்த மத பமகன் கமகரிக சமா சப மக கமத நீரே கர நீரே நீத பம.